ஆசியாய் ஜபின் யுகல்லு ரப்பனு சல்லிம் பைரனியாவிம் கதிதாய் சருண்ட சீரு ஐசுன் யபூரு பேருண்ட பூரு பிலாரிஷாய் ஜுசுன் யாயின்னு நவுகாயின்னு சிபுன் யாயின்னு பிலாரிஷாய் அராத பாராமினி நாசரா بالجسم جارا بالافتراء أكرم بربهم بأسرابهم